0: ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பார்ந்த நேயர்களே, ரேடியோ சாய் நிகழ்ச்சியில் வாரம் ஒருமுறை இடம்பெறும் தமிழ் நிகழ்ச்சிகள் இப்பொழுது ஆரம்பமாகின்றன. முதற்கண் நம் அன்பு தெய்வம் பகவான் பாபாவின் பொற்பாத கமலங்களுக்கு பணிவான வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்கள். சாய்ராம். நேயர்களே, இன்று நாம் கேட்க இருப்பது ரேடியோ சாய் தமிழ் நிகழ்ச்சியின் 376வது தொடர். சிறப்பு ரேடியோ சத்சங்கம், ஸ்ரவண மஞ்சரி மற்றும் தெய்வத்தின் அருளுரை ஆகிய நிகழ்ச்சிகள் இன்று இடம்பெறுகின்றன. முதலாவதாக வருவது சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக, வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு, அதனை விளையாடு, அதாவது லைஃப் இஸ் எ கேம், பிளே இட் என்ற தலைப்பில் வந்து கொண்டிருக்கும் சிறப்பு ரேடியோ சத்சங்க தொடரின் மூன்றாவது பாகம் கேட்டு பயனடைவோம். சத்சங்க உரையை நிகழ்த்துகிறார் புட்டபர்த்தி சத்யசாயி உயர்நிலைப் பள்ளி ஆசிரியை திருமதி சுந்தரவல்லி சுரேஷ் அவர்கள்.
1: அடுத்து வேதம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், இறைவனை நினைப்பதற்கு வெட்கமே படக்கூடாது என்று சொல்கிறார். வெட்கப்படக்கூடாதுன்னு சுவாமி மகாசமாதி ஆன பிறகு நடந்த ஒரு சம்பவம். பள்ளி மாணவர்கள் மதியில ஒரு பையன் என்ன பண்ணிட்டான்னு சொன்னானா, தினமும் அவர்களை ஒரு வாத்தியார் வாசல்ல நின்னுட்டு தினமும் தர்ஷனத்துக்கு வருவாங்க இல்லையா, வரும்போது அந்த கேட் வரைக்கும் வர வரைக்கும் அவர் நிப்பாரு. அப்போ நெத்தியில வந்து விபூதி போட்டிருக்கா, எல்லாரும் வச்சிருக்காங்களான்னு பாத்துட்டு செக் பண்ணிட்டு அவர் போயிடுவாரு. இந்த பையன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னானா, நெத்தியில இருக்கிற விபூதிய அழிச்சு விட்டுருவானான். இது யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் என்ன ஆயிருக்குன்னு சொன்னா, நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது சுவாமி வந்து அவனை தலையில தட்டிருக்காரு. ஏ, யாரு, வேற யாரோ பையன், பையங்க அப்படி மிஸ்டிவஸ்தான் இருக்க மாட்டாங்க, யாருன்னு முழிச்சு பார்த்தானா எல்லாரும் நல்லா தூங்கிட்டு தான் இருக்காங்க. இவனுக்கு பயம் வந்துருச்சு. திரும்பியும் தலையை பூரா மூடிட்டு போ தூங்கும் போதும் திரும்பியும் ஒரு அடி அடிச்சிருக்காரு தலையில. யாருன்னு நினைச்சு பார்த்தா சுவாமியே அங்க நின்றுட்டு இருந்திருக்காரு. சுவாமி சுவாமி சுவாமின்னு காலில் விழுந்திருக்கிறான். அப்போ சொல்லியிருக்காரு, நான் பார்த்துட்டே தான் இருக்கேன், 15 நாளுக்கு மேலா நீ தினமும் வாத்தியார் பார்த்துட்டு போன பிறகு நீ நெத்தியில இருக்கிற விபூதி அழிச்சிட்டு போறையேன்னு. இதுல இருந்து எங்களுக்கு என்ன ரெண்டு பாடம் கிடைச்சதுன்னா, சுவாமியோட உடல் இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. சுவாமி இங்கேதான் நம்மளோட தான், புட்டபர்த்தியை விட்டு எங்கேயுமே பிரசாந்தி நிலையத்தை விட்டு போகவே முடியாது. மாணவர்களை பாத்துக்கிறதுக்காகவும் பக்தர்களை பாக்கிறதுக்காகவும் இங்கேதான் இருப்பான்ற ஒரு தைரியம் எங்களுக்கு எல்லாருக்குமே வந்தது. அதுக்கும் மேல எது தவறு என்பதை குழந்தைகள்ட்ட எப்படி சொல்லுவார்னா, அப்பவும் செய்கிறார், இங்க இருக்கும்போது என்ன செய்வாரோ, நீ என்ன செஞ்சேன்றத சொல்லுவாரோ, அதே மாதிரி சொன்னார்ன்றதையும் நாங்க நினைச்சிட்டோம். அதுக்கப்புறம் அகம்பாவம் என்பது கூடாது என்கிறது கூடவே கூடாது. வாழ்க்கையில் வாழ்க்கை என்ற ஆட்டத்தை ஆடும் பொழுது நீ எந்த நிமிஷத்துல உனக்கு அகம்பாவம் வந்ததோ, என்னை விட்டு நீ காத தூரம் எவ்வளவோ தூரத்துக்கு நீ சென்று விடுவாய், என்னை அடையவே முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக வேதம் சொல்லுகிறது. அகம்பாவம் விஸ்வாமித்திரர் என்ன செஞ்சாருன்னு சொன்னான், நிறைய தபஸ் பண்ணினவர் தான், ஆனா கூட பிரம்ம ரிஷின்ற ஒரு பட்டம் தனக்கு கிடைக்கலையேன்ற ஏக்கம் அவருக்கு ரொம்ப இருந்தது. ராஜரிஷி ராஜரிஷினே தான் வசிஷ்டர் அவர் எப்பவும் கூப்பிடுவார். இது எப்படியாவது இவர் வாயில இருந்து பிரம்ம ரிஷின்ற பட்டத்தை வாங்கிடணும்னு இவர் தலைகீழ நின்னு இருக்கார். அவருக்கு கிடைக்கவே இல்லை. சொர்க்கத்தை எல்லாம் அவர் உண்டு பண்ணியிருக்கார், அவருக்கு சக்தி நிறைய உண்டு, திருஷங்கு பத்தி எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் கூட என்ன இவர் செய்தாலுமே அவரை வந்து பிரம்ம ரிஷி அப்படின்ற பட்டம் கொடுக்கவே இல்லை. ஒரு தடவை என்ன செஞ்சிருக்காருன்னா, அவருக்கு கோபம் தாங்க மாட்டாம, இந்த மனுஷன் நம்மளை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இவரை கொன்னிடணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அவர் கொல்லுவதற்காக வாழ் எல்லாத்தையும் தயாரா எடுத்து வைத்து கொண்டு ஒரு இருட்டுக்குள்ள ஒரு பெரிய பாறைக்கு பின்னால அவருடைய ஆசிரமத்துக்கு முன்னால உட்கார்ந்துருக்கார் நைட்டு. அப்போ அந்த கல்லுல உட்கார்ந்துட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க, அருந்ததியும் வசிஷ்டரும் பேசிட்டு இருக்காங்க. நிலா அவ்வளவு அழகா இருந்திருக்கு, பூர்ண சந்திரன் அன்னைக்கு அதை பார்த்து, ஆஹா, எவ்வளவு தெள்ள தெளிவாக தெரிகிறது, எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்க அப்படின்னு சொல்லி அவ அனுபவிச்சு பார்க்கும்போது வசிஷ்டர் சொல்லியிருக்க, இவருடைய நிர்மலமான மனதை போன்று, யார், விஸ்வாமித்திரரோட மனதை போன்று, அவருடைய தபோ வலிமையை போன்றது இது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, என்ன பத்தி இப்படி ஒரு நல்ல ஒப்பீனியன் வச்சிருக்காரா இவரு, இவரை போய் நம்ம கொல்ல வந்தோமே சன்னு வெட்கப்பட்டு உடனே ஓடி வந்து தம் வாழை கீழே போட்டுட்டு கீழே விழுந்து கால விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கார். உடனே அவரை கட்டி தழுவி தூக்குறாரு வசிஷ்டர். சொல்றார், பிரம்ம ரிஷி அப்படிங்கிறார். ஏன் என்ன இப்பொழுது பிரம்ம ரிஷி என்று சொன்னாய், உன்னுடைய அகம்பாவமே போய்விட்டதே என் காலில் விழும்பொழுது, மன்னிப்பு என்று கூறும் பொழுதே உனக்கு அகம்பாவம் போய்விட்டதே. அப்போ நீ ராஜரிஷி கிடையாது, பிரம்மத்தை உணர்ந்தவனாக ஆகிவிட்டாய் என்று சொல்லுகிறார். எல்லாற்றுக்கும் முடிவிலே கடவுளை அடைவதே நம்மளுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். இப்போ கூட பந்தாட்டம் ஆடினோம்னு சொன்னானா, இந்த பந்து எங்க போகணும், அந்த கூடையில போய் விழணும். அதே மாதிரி கோல்ஃப் விளையாடும் போதும் அந்த ஓட்டையில போய் விழணும். கேரம் விளையாடினாலும் இந்த ஓட்டையில போய் விழணும். இந்த மாதிரி ஒரு கோல் என்பது ஒரு விளையாட்டுக்கு கண்டிப்பாக இருக்கும், குறிக்கோள் என்பது இருக்கும். இப்போ வாழ்க்கையும் ஒரு விளையாட்டு என்கிறாரே பகவான், அதற்கு ஒரு குறிக்கோள் வேண்டாமா, அதை நோக்கி நாம் வாழ வேண்டாமா என்று யோசிக்க வேண்டும். அந்த குறிக்கோள் என்ன, எங்கிருந்து நாம் வந்தோமோ அங்கேயே நாம் போய் சேர வேண்டும். மறுபடி மறுபடி மறுபடி மறுபடி பிறக்க கூடாது. பிறவாமல் இருப்பதற்கு எது வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன்படி வாழ்க்கை ஆட்டத்தை ஆட வேண்டும் என்கிறார். அதற்கு தேவையானது என்ன, நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், திருப்தியோட வாழ வேண்டும் என்கிறார் பகவான். திருப்தி என்றால் என்ன, ஆசை என்பதே இருக்கக்கூடாது. நமக்கு இருந்தது போதும் என்ற எண்ணத்தோட வாழ வேண்டும். நாட்டையே ஒருவன் கொடுக்கிறேன் என்று சொன்னால் கூட, சமர்த்த ராமதாஸ் ஒரு தடவை, அவர் வந்து சிவாஜி மன்னரோட குரு, இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா சமர்த்த ராமஜா ராமதாஸ் ஒரு தடவை தன்னுடைய பெக்கிங் பவுல எடுத்துட்டு போய் சிவாஜி கிட்ட பவதி பிக்ஷாந்தேயி கேட்டிருக்கார். உடனே அவர் ஒரு பேப்பரை வேகமா எடுத்து எழுதி அதை சுருட்டி அந்த அதில் போட்டார். பசியாக இருக்கும் ஒரு மனிதனுக்கு இந்த பேப்பர் என்ன செய்யும் அப்படின்னு கேட்கிறார், இந்த காகித துண்டு என்ன செய்யும் கேட்கிறார். தயவு செய்து அதை பிரித்து படித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார் சிவாஜி மன்னர். அதை எடுத்து பார்த்தானே, இந்த நாட்டையே உனக்கு தானமாக கொடுத்து விட்டேன், என்னுடைய குரு அல்லவா அப்படின்னு சிவாஜி மன்னர் எழுதியிருக்கிறார். அதை பார்த்த உடனே சமர்த்த ராமதாஸ் சொல்லுகிறார், யாராவது நமக்கு தானமாக கொடுத்தாலும், நாட்டையே கொடுத்தாலும், காட்டையே கொடுத்தாலும், எதை கொடுத்தாலும், நாம் அதை உடனடியாக பெற்றுக் கொள்ளக்கூடாது. நமக்கு அது தகுமா என்று ஒரு கேள்வி கேட்க வேண்டும், நமக்கு அது தர்மமா என்று. நீ சத்திரியன், நீதான் நாடை ஆள பிறந்தவன், நான் ஒரு அந்தணன், இந்த வேலையை நான் செய்யக்கூடாது, இது என்னுடைய தர்மம் கிடையாது என்று சொல்லி மறுபடியும் கொடுத்து விட்டார். வசிஷ்டர் கூட அதே மாதிரி செஞ்சிருக்கார். ராமர் கொடுத்த போது எனக்கு வேண்டாம் என்று திரும்ப கொடுத்து விட்டாராம். எத்தனை கஷ்டத்துல இருந்தாலும் எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், பொருள் வேண்டும், சுகம் வேண்டும் என்று கேட்கவே மாட்டான் பக்தன் என்கிறார் பகவான். உண்மையை உணர்ந்தவன், வாழ்க்கையை நன்றாக ஆட தெரிந்தவன். இப்ப தியாகராஜ பாகவதர் இருக்கார். இவர் வந்து பாட்டு உலகத்திலேயே இவர் ரொம்ப பெரிய ஆள். தியாகராஜர் சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும் இவரோட பாட்டுக்கள் அப்படின்னு சொன்னான். பிறந்தநாள் போது இவரோட பாட்டுக்கள் வந்து பாடுறவங்கலாம் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. தியாகராஜர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா, ஏழ்மையிலேயே வாழ்க்கை நடத்தியிருக்கார். அப்போ அதனால இவருடைய கூட பிறந்த அண்ணன் என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னா, இவன் எப்பவுமே இப்படி ஏழ்மையிலேயே இருக்கிறானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுவார். அவருக்கு பிடிக்காது இவர் இருக்கிறது. எப்பவும் பக்தி பக்தி பக்தி என்று சொன்னால் வயர் நிரம்பி விடுமா, இவருடைய மனைவி மக்கள் எல்லாம் இவர் பார்க்க வேண்டாமா அப்படின்னு அவர் நினைப்பார். அவருடைய எண்ணங்களை வேற. ஒரு நாளைக்கு சரபோஜி மன்னர் வந்து இவருக்கு நிறைய பல்லாக்கு நிறைய சீதனங்கள் அனுப்பி வைக்கும் பொழுது, இது ஐயோ எனக்கு இதெல்லாம் எதுக்கு, நீ என்னுடைய சபைக்கு பாட வா என்று கூப்பிட்டார். அப்பொழுது இவர் மனம் ஒத்துக்கொள்ளவே இல்லை, ராமா உன்னுடைய சந்நிதிதான் எனக்கு சுகமா, இல்லைன்னா எனக்கு இந்த சம்பத்தெல்லாம் எனக்கு சுகமாக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நிதி சுகமா, நிதி சால சுகமா, சன்னதி சால சுகமான்னு கேட்கிறார். எனக்கு நீதான் வேண்டும், உன்னுடைய சன்னதியில் நான் இருக்க வேண்டும், உன்னை பற்றியே பாட வேண்டும், அந்த ஆனந்தத்திலேயே நான் உன்னையே வந்து அடைய வேண்டும். இந்த எண்ணம் கொண்டவர் அவர். இதனால அவருக்கு எத்தனையோ கஷ்டங்கள் வந்தது, அது வேற. அவர் அதை கஷ்டமாக எடுத்துக்கொள்ளவில்லை. போத்தண்ணா கூட அதே மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார். போத்தண்ணா எப்படின்னா, அவர் வந்து பாகவதம் எழுதியிருக்கார். இவருடைய பாகவதம், இவர் பெரிய கவி, இந்த கவிதையை எனக்கு டெடிகேட் பண்ணுன்னு சொல்லி கேட்கறதுக்காக வேணும்னு யாரோ தூண்டி விட்டுருக்காங்க. இவருடைய மனைவியின் சகோதரன் ஸ்ரீநாத் என்பவன், இவன் வந்து ராஜசபையில வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்போ ராஜா கிட்ட அப்ப சொல்லியிருக்கான், எனக்கு இவன் இந்த மாதிரி எல்லாம் எழுதியிருக்கான், அதை நீங்க வாங்கி பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே, நீங்களே அதை வாங்கிக்கங்கன்னு சொன்னதும் அம்மா தூண்டினதும் அவனுக்கு ஒரு ஆசை வந்து விட்டது. என்னிடம் கொடுக்க சொல்லு, நான் அவனுக்கு எவ்வளவு பொருள் நானும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். ஐயோ இறைவனுடைய நூல், அதை இறைவனுக்காகவே நான் அர்ப்பணித்தேன், அதை நான் எந்த மனிதனுக்கும் அரசனாகவே இருந்தால் கூட நான் அதை கொடுக்க மாட்டேன். பொன் பொருள் எவ்வளவு கொடுத்தாலும் அதுக்கு தகுதி ஆகாது, நான் கொடுக்க மாட்டேன் என்று மறுத்து விடுகிறார். இதையே போய் திருச்சி அங்க கோல் மூட்டி கொடுத்து விடுறார். பெரிய பாவத்தை செய்து விட்டார் அந்த ஸ்ரீநாத் என்பவர், இவருடைய மைத்துனர். அங்க அந்த மன்னன் சிங்கபூபாலன், அவனுக்கு பயங்கர கோபம் வந்து விட்டது. என்னை கேவலப்படுத்தி விட்டானா, என்னிடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டானா, இவன் அவ்வளவு திமிர் பிடித்தவன் என்று நினைத்து அவனை அப்படி உயிரோடையே அப்படியே எரிச்சிடுங்க, அவனோட நூலையும் அப்படியே எரிஞ்சு போகட்டும் சொல்லி சொல்லிடுறான். இது மக்களுக்கே போய் சேரக்கூடாதுன்னு. அப்ப கூட நான் எரிந்தாலும் பரவாயில்லை, நான் இறந்தாலும் பரவாயில்லை, ராமா உன்னுடைய நூலை நீயே காப்பாத்திக் கொள்ள மாட்டாயா என்று கதறிக்கொண்டு அதே இடத்துல பூஜை அறையிலேயே உட்கார்ந்து கதறு கதர்னு கதறி வேண்டிக் கொண்டிருந்தார். அதன் சக்தியின் பலனாக அந்த வீடு ஃபுல்லா எரிஞ்சதே தவிர இது மாத்திரம் எரியல, இவரும் உயிர் தப்பி விட்டார், இந்த நூலும் தப்பி விட்டது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னானா, நிச்சயமாக வாழ்க்கையில் திருப்தியாக எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவன் கூடையே இறைவன் இருப்பான், அவன் கையை பிடித்து கூட்டிச் செல்லுவான் என்று. வாழ்க்கையில நம்ம பற்று மாத்திரம் இல்லாமல் வாழணும், இது வேண்டும் அது வேண்டும் என்ற எண்ணமே இருக்கக்கூடாது. அர்ஜுனனும் கிருஷ்ணனும் ஒரு தடவை ரோட்ல இப்படி போயிட்டு இருந்தாங்களாம். போயிட்டு இருக்கும்போது அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்து சொல்லியிருக்கான், நேத்திக்கு என்ன யாரோ ஒருத்தன் விருந்துக்கு அழைச்சான், உனக்கு தெரியுமா கிருஷ்ணா அப்படின்னு. தெரியாதே, யாரு சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அந்த வைசியன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படியா, அந்த விருந்துக்கு நான் போக போறேன், சென்று வா அப்படின்னு இருக்கான். போயிட்டு வாயேன் இப்ப என்னன்ற மாதிரி சொல்லியிருக்கான். என்ன கூப்பிட்டுருக்கான், உன்ன இன்வைட் பண்ணலையேன்ற மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் தானே ரெண்டு பேரும், அந்த மாதிரி சொல்லியிருக்கான். அப்பவும் கிருஷ்ணன் வந்து எதுவுமே சொல்லாம சலனமே இல்லாம முகத்துல அப்படியே வச்சுட்டு, சரி நீ போயிட்டு வா, அதனால என்னன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றார், என்னையும் ஒருவன் விருந்தக்கு அழைத்திருக்கிறான்னு சொல்றான். யாரு உன்னை அழைத்தவன் கேட்ட உடனே, அந்த தரித்திர பிராமணன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா அப்படின்னு கேட்டிருக்கான். சரி, இவன் இங்க போனா கிருஷ்ணர் அங்க போனார். அர்ஜுனன் சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்தபோது ஒரு வாய் வாயில வைக்கும் போது முழுகி போன கப்பல் எல்லாம் திருப்பி வந்துட்ட மாதிரி, நஷ்டங்கள் எல்லாம் நல்ல ஆயிட்ட மாதிரியான நல்ல சுப வார்த்தைகள் எல்லாம் செய்திகள் எல்லாம் வருது அவங்களுக்கு. உடனே அவன் நினைக்கிறான், இப்பேற்பட்ட நோபல் சோல், பெரிய கிரேட் சோல், இப்பேற்பட்ட மனிதன், சிறந்த மனிதன், தெய்வத்துக்கு சமானமானவன் வந்து வீட்டுல கால் வச்சதுனால சாப்பாடு ஒரு பிடி எடுத்து சாப்பிடறதுக்குள்ளே இவ்வளவு நல்லதெல்லாம் நமக்கு நடந்து விட்டதே, நஷ்டமெல்லாம் லாபமாக ஆகிவிட்டதே என்று ஆனந்த கூத்தாடுகிறார்கள். ரொம்ப சந்தோஷப்பட்டு இவனுக்கு அதிகமாக மரியாதை செய்கிறார்கள். இவனும் ரொம்ப ஆனந்தப்படுகிறான். வந்து இதை ஹி வாண்டட் டு ஷேர், கிருஷ்ணன் கிட்ட சொல்லணும், எப்ப பாப்போன்ற மாதிரி காத்துட்டு இருக்கான். கிருஷ்ணன் வர்றான், வந்த உடனே சொல்றான், இந்த மாதிரி எல்லாம் நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா அப்படின்னு கேக்குறான். என்னடா அது சந்தோஷமே அடையாம எப்படியான்னு கேக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கே அப்படி நடந்தது, நான் போய் அவன் வீட்டுல கால் வச்சு சாப்பிட்டதுலயே இவ்வளவு அவனுக்கு நல்லது வந்துடுச்சே என்னோட புண்ணியத்தினாலேயே, அப்போ நீ போய் சாப்பிட்டிருக்கியே அந்த தரித்திர பிராமணனோட குடிசியே, ஒழுகிற குடிசியே, எனக்கு தங்க குடிசியே ஆயிருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் சொல்றாரு, என்ன நடந்தது தெரியணுமா உனக்கு அப்படின்னு கேக்குறாரு. ஆம் கிருஷ்ணா, என்ன நடந்தது அப்படின்னு கேட்ட உடனே, அந்த அந்தணன் தனக்கு என்று தன் ஜீவனத்துக்காக என்று வைத்திருந்த ஒரே பசு இறந்து விட்டது அப்படிங்கிறான். ஐயையோ, அப்பதான் யோசிக்கிறான், ஏன் கிருஷ்ணா அப்படி செய்தா, எது நடந்தாலும் இறைவன் தானே அதற்கு காரணம், ஏன் அப்படி செய்தாய், நீ அவன் வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதன் பலனாக நல்லது செய்யாட்டாலும் பரவாயில்ல, அவன் நீயேதான் சொல்ற, அவனுடைய ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்கம், அவனுடைய ஜீவனத்துக்காக வைத்திருந்த ஒரே ஒரு பசு என்று சொல்லுகிறாய், அதை நீ ஏன் கொன்று விட்டாய் அப்படின்னு கேட்ட உடனே கிருஷ்ணன் சொல்றார், நான் ஏன் அப்படி செய்தேன் என்றால், ஹி ஹஸ் ஆல்ரெடி குவாலிஃபைடு ஹிம்செல்ஃப், ஏற்கனவே என்னை அடைவதற்கு தகுதியை பெற்றுவிட்டான், எல்லா பந்த பாசங்களையும் விட்டு விட்டான், ஆனால் அவனால் விட முடியாத ஒரு பற்று இருந்தது அவனிடம் இந்த பசு மீது, அதை நான் துண்டித்து விட்டேன் என்று. இதை ஆழ்ந்து யோசித்தால் நமக்கு நன்கு புரியும், பகவானை அடைவதற்கு முன் நாம் அட்டாச்மெண்ட் யார் மேலெல்லாம் இருக்கோ, எதன் மேலெல்லாம் இருக்கோ, அதை வந்து முதல்ல கட் பண்ணி ஆக வேண்டும். அதுக்கப்புறம்தான் பகவானை அடையறதுக்கு ஈஸியான வழி பாதை நமக்கு தெரியும். பகவான் எப்பவுமே சொல்லுவார், பாபா கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் மாஸ்டர், ஹெட் மாஸ்டர் இருப்பார், இவர் என்ன செய்வாரானா, ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பொருளுக்கும் இவர் தான் இன்சார்ஜ், இவர் தான் பொறுப்பாளி, இவர் தான் ஓனர் மாதிரியே இருப்பார். ஒரு பெஞ்ச் உடஞ்சாலும் இவர் தான் பதில் சொல்லணும், ஒரு சேர் போனாலும் இவர் தான் பதில் சொல்லணும், ஒரு ஃபேன் போனாலும் இவர் தான் பதில் சொல்லணும், ஸ்கூல் வாச கேட்டு கதவு போனாலும் இவர் தான் போடணும், எது ஒண்ணுனாலும் இவர் தான் பொறுப்பு, அத தன்னுடையது என்று நினைத்து கொண்டே வாழ்வர். ஆனால் 4 வருஷமோ 5 வருஷமோ ஆச்சுன்னா டிரான்ஸ்பர் என்பது எப்ப வேணா வந்துரும்ன்றது இவருக்கு தெரியும். வந்த உடனே அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா சாமானையும் அப்படியே விட்டுட்டு வெளியேறிடுவார். இவரு நல்லாவே தெரியும், அதே மாதிரி நீ வாழ வேண்டும், என்னுடையது என்னுடையது என்று நினைக்கிறாயே உன்னுடையது எது? நீ வரும்பொழுது உன் உடலிலாவது ஏதாவது ஒரு முழ துணியாவது போட்டு அனுப்புறானா? பிரம்மா இல்லையே, உன்னுடையது என்று சொல்லுவதற்கு என்ன வந்தது? உனக்கு தெரியவே தெரியாது, அம்மா சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு அறிவு வந்ததுக்கு அப்புறம் இவர்தான் அம்மானு தெரியுது, இவர் தான் அப்பான்னு தெரியுது. மந்தம் என்பதே அதுக்கப்புறம் தெரிந்து கொள்ளுவது தானே. முதல்ல உனக்கு என்ன இருந்தது? போகும்போதும் யாருமே உன் கூட வரப்போவதும் இல்லை என்பதை நன்றாக தெரிந்து கொள். அதோட அனுபவத்தை அப்படி அப்படியே வச்சுட்டு வந்த உடனே டிரான்ஸ்பர் என்பது நமக்கு மரணத்துக்கு கால் வந்த உடனே நம்ம கிளம்பி விட வேண்டும். நம்ம பற்று என்பது இருந்தால் இறைவனை அடையவே முடியாது. ஒரு ஜமீன்தாரோட நிலம் ஒண்ணு இருந்துதான், ஒரு ஃபார்மர் ஒருத்தன் இருக்கான் குடியானவன், இவனுடைய குழந்தை பிறந்ததிலிருந்து ஆஹா நம்ம அப்பா இதுல வேலை செய்வார், அதுல இருந்து வரதான் நம்ம சாப்பிட்டிருக்கோம், அதையேதான் பாத்துருக்கான் இந்த குழந்தை. 10 வயசு ஆயிடுச்சு, 10 வருஷம் வரைக்கும் அவனுக்கு தெரியாது இது அப்பாவோட நிலம் இல்லைன்னு. திடீர்னு யாரெல்லாமோ வந்து ஜமீன்தாரோட ஆட்கள் வந்து இந்த நிலத்துல புகுந்து வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே இவன் போய் விரட்டுறான். விரட்டுனா, ஐயோ தம்பி உனக்கு தெரியாது தம்பி, இது வந்து உங்க அப்பாவோடது கிடையாது ஜமீன்தாரோடதுன்றான். ஐயோ என்ன இப்படி சொல்றாங்க, நம்ம நிலத்தை இவங்க எடுத்துட்டாங்க அப்பான்னு சொல்லி தாங்க மாட்டாத துக்கத்துல தேம்பி தேம்பி ஏங்கி ஏங்கி அழுகிறான் அந்த குழந்தை சிறு பாலகன். அப்பா அப்பா சொல்றார், இது முன்னாலேயே ஜமீன்தார்கிட்ட இருந்துதான்ப்பா நான் வாங்கினேன், உனக்கு தெரியாது, நம்ம 10 வருஷம் தான் குத்தகைக்கு எடுத்தோம், பகவான் என்ன சொல்றான்னா உன்னுடைய உடல் நான் குத்தகைக்கு கொடுக்கப்பட்டது, அது டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னானா அதை எடுத்து விடுவேன், இருக்கிற வரைக்கும் நீ அனுபவிச்சுக்கோ அவ்வளவுதான், இதை நீ உணர வேண்டும். நமக்கு இந்த உணர்வு என்பது வருவது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. விபூதி தினம் வைக்கணும்ன்றது மாத்திரம் நமக்கு தெரியுதே தவிர, 50 வயசானாலும் சரி, 60 வயசானாலும் சரி, 70 ஆனாலும் சரி, 80 ஆனாலும் சரி, 90 ஆனாலும் சரி, வைக்கணும்னு நினைச்சு வைப்போமே தவிர உண்மையாகவே தினமும் நாம் அதை சொல்லுகிறோமா? நானும் எந்த நிமிஷம் வேணால் இதே மாதிரி ஒரு கைப்பிடி சாம்பலாக ஆகப் போகிறேன் என்று சொல்லுகிறோமா? அப்படி தினமே சொல்லி சொல்லி வச்சா கூட அந்த உணர்வு வருமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். உணர்வு வந்துவிட்டால் தான் பற்று பாசம் எல்லாம் போய்விடுமே, அந்த நிமிஷமே போய்விடும். இன்னொரு குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு கதை சொல்லுவார் சுவாமி, பற்று இல்லாமல் இருப்பது எப்படி என்பதற்கு. பறக்கும் கால் இருக்கிற ஒரு இளவரசியா, அவளை எப்படின்னா அவ ஓடினா பறக்கிற மாதிரியே இருக்குமா, அவ்வளவு வேகமாக ஓடி விடுவாளாம். அதனால இவ ஆணவம் அதிகமாகி இவ என்ன செய்யறான்னா, கல்யாண பருவம் வந்த உடனேயே தனக்கு யார் ஜோடியாக இருக்க தகுதி உடையவர்கள் என்றால் என்னை ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லிவிடுகிறாள் இந்த இளவரசி. பெரிய பெரிய நிறைய யங் வாரியர்ஸ் எல்லாம் வர்றாங்க, வந்து எல்லாரும் அவமானம் அடைஞ்சு போறாங்க, ஏன்னா இவ்வளவுக்கு வேகமாக யாராலையுமே ஓட முடியல. இப்போ ஒருத்த மட்டும் இவளை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட ஒரு பெரிய ஞானி அவன்கிட்ட போய் கேக்குறான், ஏதாவது எனக்கு சஜஷன் கொடுக்க மாட்டீங்களா, அட்வைஸ் கொடுக்க மாட்டீங்களா, அறிவுரை கொடுக்க மாட்டீர்களா என்று கேட்கிறான். அப்போ அவர் சொல்லிக் கொடுக்கிறார், பற்று என்பது யாருக்கு இருந்தாலும் நிச்சயமான தோல்வி என்பது வாழ்க்கை ஆட்டத்தில் வந்துவிடும் அப்படின்னு சொல்றார். அது நன்றாக தெரியும். அதனால இவள் ஒரு பெண்ணாக இருப்பதனால, இளம் பெண்ணாக இருப்பதனால நகைகளுக்கு நிச்சயமாக இவளுக்கு ஆசை இருக்கும், பற்றுதல் இருக்கலாம். அதனால நீ என்ன செய்யறேன்னா, ரொம்ப பளபளப்பா இருக்கிற நகையா விலையுயர்ந்த நகையாக எடுத்துக்கொண்டு கையில வச்சுக்கோ, ஓடும் போதே ஒன்னொன்னா போட்டுட்டே போனா அதை அவ பாக்குற மாதிரியான பாயிண்ட்ல போட்டுட்டு போ, அவ பார்க்கும் போது எவ்வளவு வேகமா ஓடினாலும் அதை எடுக்காம அவ போறாளான்னு பாத்துக்கோ, அப்போ அவ நீ தோற்கடிப்பதற்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்றார். அதே மாதிரி இவன் செய்யும் பொழுது அவள் குனிந்து குனிந்து ஒவ்வொரு நகையா அதை பார்த்து ஆசைப்பட்டு எடுக்கும் போதெல்லாம் டைம் வேஸ்ட் ஆயிரும், ஆனா கூட ஃபாஸ்டா ஓடினா. ஆனாலும் கடைசி பாயிண்ட் வரும்போது அவள் கொஞ்சம் 2 இன்ச் பின்தங்கி விட்டாள், இவனுக்கு தோற்கடிக்கப்பட்டு விட்டாள். இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் மூலமாக பகவான் பெரிய பெரிய பிலசாபிக்கல் பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியப்படுத்துவார். குழந்தைகள் கூட புரிந்து கொள்ளும் அளவிற்கு பற்று பாசம் என்பது எவன் ஒருவன் விடாமல் வைத்து இருக்க பிடித்துக் கொண்டிருக்கிறானோ இறைவனை அடைவது என்பது சாத்தியமே கிடையாது என்று சொல்கிறார். ஒரு இளைஞன் இருந்தானாம், இந்த இளைஞன் வந்து எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கான், டிகிரி படிச்சிட்டு இருக்கான், படிச்சுட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டுல இருந்து ஏதோ அம்புலன்ஸ் எல்லாம் வந்து நிக்கிது, யாருக்கோ சீரியஸா இருக்குன்றது தெரியுது. ஒரே சத்தமா இருக்கு, ஐயோ நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், நாளைக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம், இவங்க வேற இப்படி தொல்லையா இருக்கேன்னு நினைச்சிட்டு ஜன்னல் கதவையெல்லாம் படக் படக்க அடைக்கிறானா, ஏன்னா எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு நினைக்கிறானா. பரீட்சையெல்லாம் எழுதிட்டு வந்துடுறான், நல்லா பாஸ் ஆயிடுறான், டிகிரி எல்லாம் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஏதோ அதிர்ஷ்டவசமாக அதே ஏரியால இருக்க அந்த பக்கத்து வீட்டு பெண்ணுக்கும் இவனுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்கிறது, திருமணம் நிச்சயமாகிறது. நிச்சயமான பிறகு கல்யாணம் நடக்கிற அன்னைக்கே, அந்த கல்யாணம் திருமணம் ஆன அன்றே அவளுக்கு வயித்த வலி வருது, அவ்வளவுதான். அந்த டாக்டர் கூப்பிடுங்க, இந்த டாக்டர் கூப்பிடுங்க, நான் பரப்பானா. ஏன் பந்தம் வந்து விட்டது இல்லையா, அன்னைக்கு அவ சாக கிடக்கிற நிலையில இருக்கும் போது கூட அது தனக்கு நியூசன்ஸ் ஆகவும் டிஸ்டர்பன்ஸ் ஆகவும் கருதின அதே இளைஞன் இன்றைக்கு மனைவி என்ற பதவி வந்த உடனேயே அதை நாம் கவனிக்க வேண்டாமா, அவருடைய ஹெல்த்தை கவனிக்க வேண்டாமா என்று பதறுகிறான். இந்த பதட்டம் எல்லாவற்றிற்கும் காரணம் பற்றுதான் என்று பகவான் சொல்லுவார். இன்னும் உடல் வேறு ஆத்மா வேறு, இந்த உடல் ரொம்ப நாற்றம் எடுத்த உடல், இந்த உடலு மீது நீ வந்து அவ்வளவு பற்று வைக்க கூடாது என்பதற்காக ஒரு சிரிப்பான ஒரு கதை சொல்லுவார். நாரதர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டானா, பகவான்கிட்ட போய் கேட்கிறார், அவருக்கு அகம்பாவம் அதிகமாகிவிட்டது. நான் தான் என்ன மாதிரி 24 மணி நேரமும் நாராயணா நாராயணா நாராயணா என்று சொல்லுபவர், பகவான் நாமத்தை சொல்லுபவன் எவனாவது உலகத்தில் இருக்க முடியுமா, எனக்கு மிஞ்சின பக்தன் உலகத்தில் இருக்க முடியுமா அப்படின்னு மனதுல நினைக்கிறாராம். நினைச்ச உடனே பகவான்கிட்ட போய் கேட்கிறாராம், ராம நாமத்தின் மகிமை என்ன என்று கேட்போமா, இல்லாட்டி எப்படி கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு பக்தன் யாராவது இருக்கானான்னு இவன் மனசுல என்ன இருக்குன்னு தான் அவர் பாத்துட்டாரே, அதனால இவர் கேட்கறதுக்கு முன்னாலே அவர் சொல்றார், நீ போய் இப்போ நீ மனசுல வந்து உன்னை ஏதோ பக்தன் யாராவது லோகத்துல இருக்கானா, உன்னை விட சிறந்த பக்தன் அப்படின்னு தானே நீ கேட்கற கேட்கணும்னு நினைக்கிறே அப்படிங்கிறார். ஆமாம் தலை குனிகிறார். உடனே அவர் சொல்றார், போய் பூலோகத்துல போய் பாத்துட்டு வான்னு சொன்னதும் யார சொல்ல போறாருன்னு மாதிரி கேக்குறாரு. அங்க பார்த்தா மல ஜலம் கழிப்போம் இல்லையா, மலத்தை மனிதனுடைய மலம் கேவலமான ஒரு ஃபேக்கல் மேட்டர், அதுகிட்ட போய் கேளுன்னு சொல்றார். வேதனை தாங்க முடியல, ஐயோ நாம் ஏன் இப்படி ஒரு எண்ணம் நமக்கு வந்தது, கேட்டதுனால தானே அந்த எண்ணம் வந்ததுனால தானே இந்த நிலைமைக்கு ஆளாகி விட்டோம், நம்மளை கேவலப்படுத்துவதற்காகத்தான் இப்படி ஒரு செயலை செய்ய சொல்லியிருக்கிறார், நான் ஒரு தேவ ரிஷி ஆச்சே, என்ன போய் மனிதன்ட்ட போய் கேளுன்னு சொன்னாலே அதுவே எனக்கு அவமானம், அதை விடவும் மனிதனுடைய வேஸ்ட் மெட்டீரியல்ட்ட போய் கேளுன்னு சொல்றாரேன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறார். சரி எப்படியா இருந்தான், இறைவனுடைய கட்டளையை நாம் நிறைவேற்றும் கட்டத்தில் தானே நிற்கிறோம் என்று சொல்லி அப்படியே மூக்கெல்லாம் மூடிட்டு தூரத்துல நின்னுட்டு நரகள்கிட்ட கேட்க வராராம். அவ்வளவு தூரத்துல நிக்கும் போதே அந்த மலம் நாரதரை பார்த்து சொல்லுகிறதாம், என் அருகே வராதே அங்கேயே நில் என்று சொல்லுகிறதாம். ஐயோ உன்னை விட கேவலமான நிலைக்கு நான் வந்து விட்டேனா என்ன அப்படின்னு இவர் நினைக்கிறாராம். அப்போ அது சொல்லுகிறதாம், நான் எப்படி இருந்தேன் என்று உனக்கு தெரியாது, எவ்வளவு இனிப்பான சுவையான ஒரு பழமாக நான் நேற்று இருந்தேன் என்று உனக்கு தெரியுமா, எந்த நிலையில இருந்தாலும் சரி ஒரு முறை மனிதனுடைய வாயில் அவனுடைய கான்டாக்ட் வந்துட்டாலே போதும், என் நிலைமை மறுநாள் காலையில இப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுதான். உண்மைதானே, பகவானுடைய கிரியேஷன்ல எதுவுமே நல்லது கெட்டது என்பதே கிடையாது, மனிதன் செய்வதனால தான் அந்த மாதிரி ஆகுதுன்னு தெரியணும் அப்படிங்கறதுக்காக பகவான் சொல்லுகிறார். சே நன்றாக யோசிச்சு பார்த்தால் தெரியும், பகவான் சொல்றார், ஒரு யந்திரத்துல போய் அரிசியை போட்டால் கூட வெளியே வருவது அரிசி மாவாத்தான் வரும், கோதுமையை போட்டால் கோதுமை மாவுதான் வரும், கேப்பையை போட்டால் கேப்பை மாவுதான் வரும், மனிதன் வாயில் எதை போட்டாலும் சரி எப்பேற்பட்ட சுவையுள்ள பதார்த்தமாக இருந்தாலும் சரி அது வெளியே வரும்பொழுது எப்படி வரும் என்று நமக்கு தெரியும். நாத்தமெடுத்த உடம்பு, இந்த உடம்பில் மீது நாம் எதற்கு அந்த அளவு பற்று வைத்துக் கொள்ள வேண்டும், அழுகி போக போகும் உடம்பு, ஆத்மா என்பது உள்ளே இருப்பது போன க்ஷணத்திலேயே சடலம்னு சொல்லிடுவோம், சவம் என்று சொல்லிடுவோம். ஒருத்தன் இருந்தானா கோவிலுக்கு போகணும்னு சொல்லி அவசரமா ஓடி இருக்கான், ஓடுற சமயத்துல அவனுக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருந்திருக்கு, செருப்பு கடை, அந்த கடைக்காரங்கிட்ட போய் கேட்டிருக்கான், ரிக்வஸ்ட் பண்ணிருக்கான், வேண்டியிருக்கான், நான் வந்து அங்க செருப்பு வைக்கிறதுக்கு இங்க ரொம்ப கூட்டமா இருக்கு, டோக்கன் வாங்கி, மனிதன் வாயில் எதை போட்டாலும் சரி எப்பேற்பட்ட சுவையுள்ள பதார்த்தமாக இருந்தாலும் சரி அது வெளியே வரும்பொழுது எப்படி வரும் என்று நமக்கு தெரியும்.

நின்று அந்த செருப்பை எடுத்துட்டு திரும்பி ஆபீஸ் போகிறதுக்கெல்லாம் டைம் இல்ல, தயவு செய்து நான் 10 நிமிஷத்துல ஓடி வந்துடுறேன் கோயிலுக்குள்ள போயிட்டு, அது வரைக்கும் இந்த மூலையில நான் போட்டு போறேனே, என்னோட செருப்பை நீங்க இங்க போடுறதுக்கு அனுமதி கொடுப்பீங்களான்னு கேக்குறான். சரி போட்டுட்டு போ, அது அந்த மூலையில போடுன்னு சொல்லி சொல்லிடுறான். போட்டுட்டு போறான். கொஞ்ச நேரம் ஆகுது, அதுக்குள்ளேயே பின்னால சடலம், ஒரு பணக்காரன் ரொம்ப செல்வந்தன், அவனை இறந்து விடுகிறான். அவனுடைய பிணத்தை எடுத்துட்டு வர்றாங்க, பாடையில வச்சு கொண்டு வர்றாங்க. கண்ணு மண்ணு தெரியாம மழை பெய்யுது, திடீரென்று மழை. அந்த மழையில ஒண்ணுமே தெரியல, கண்ணே தெரியல. ஐயோ, ஆலங்கட்டி மழையாக இருக்கிறதே, நம்ம இத அந்த பணத்தை எடுத்துட்டு போக முடியாதே மயானத்துக்குன்னு நினைக்கிறாங்க. உடனே அவங்க பக்கத்துல பாக்குறாங்க, இந்த செருப்பு கடை தான் தெரிஞ்சிருக்கு. அவங்க கிட்ட போய் மெதுவா கேக்குறாங்க, ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ இந்த மழை நிக்கிற வரைக்கும் தயவு செய்து கொஞ்ச நேரம் இந்த இத அப்படியே உள்ள வச்சுக்கிறோமே நாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறோம். எப்படி நீ கேப்பாய், ஒரு டெட் பாடியை கொண்டு என்னோட கடையில வைப்பேன்னு சொல்லி கேப்பீங்களா, கேக்கிறதே ஒரு தப்புன்ற மாதிரி அவ்வளவு கோவப்படுகிறார். மனிதனுக்கு மனிதனே, நமக்கு நன்றாக தெரியும் வேல்யூ என்பதே இந்த உடலுக்கு கிடையாது என்று. அந்த நிமிஷம் வரைக்கும் அவனுக்கு எவ்வளவு வேலையாட்கள் இருந்திருப்பாங்க, எவ்வளவு மரியாதை கொடுத்திருப்பாங்க, எத்தனை சொத்து சுகம் இருந்திருக்கும். அவன் எப்படிப்பட்ட அதிகாரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆன்மா அவன் உடலை விட்டு நகர்ந்து விட்டது என்றால் தாங்க மாட்டாத அழுகின பிணமாக ஆகிவிடுகிறான் மனிதன். இத மனசுல வச்சுட்டோம்னு சொன்னா அட்டாச்மெண்ட் என்பதையே நம்ம அறியாமே நம்ம குறைக்க ஆரம்பிச்சிருவோம்னு சொல்றார் பகவான். அடுத்தது, நிம்மதியாக வாழ்வதற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை என்ற ஆட்டத்தை நீ ஆடும் பொழுது நிம்மதி கிடைக்கிறது எப்படின்றத தெரிந்து கொண்டு ஆடு, அப்ப ஆர்வத்தோடு ஆடு, ஆனந்தத்தோடு ஆடு என்கிறார் பகவான். அதற்கு வழி என்ன என்று கேட்டால் உத்தவ கீதையில் பதில் அளித்திருக்கிறார் பகவான். என்ன சொல்கிறார், யது மகாராஜ் உத்தவ கீதையில இருக்கார், பேசுறார், அவதூதனோட பேசுறார், கான்வர்சேஷன் நடக்கிறது. நீ எப்படி இந்த அளவு மனசாந்தியோட நீ வாழ்கிறாய், உனக்கு எதுவுமே இல்லையே, உடலை மறைப்பதற்கு ஆடை கூட சரியான அளவுல இல்லையே, இந்த குளிர்லிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ளுவதற்கு ஒரு இடம் இல்லையே உனக்கு, உனக்கு உணவு இருக்கா இல்லையா என்று கூட எனக்கு சந்தேகமா இருக்கிறதே, ஒரு குகையில் நீ வாழ்கிறாயே, எப்படி நீ இந்த அளவு ஆனந்தத்தோடு வாழ்கிறாய், இதன் ரகசியத்தை எனக்கு சொல்ல மாட்டாயா என்று யது மகாராஜ் கேட்கிறார். உனக்கு யார் குரு, உனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தான்னு கேட்கும்பொழுது அதற்கு அவதூதர் சொல்லுகிறார், நான் எந்த பல்கலைக்கழகத்துக்கும் செல்லவில்லை, எந்த படிப்பும் படிக்கவில்லை, எந்த பட்டமும் பெறவில்லை, நேச்சர் இயற்கையே என்னுடைய குரு, இயற்கையில் என் கண் எதை எதை பார்க்கிறதோ அதை பார்த்து நான் அதிலிருந்து நான் பாடம் கற்றுக்கொள்ளுவேன் அப்படிங்கிறான். என்னெல்லாம் நீ கற்றுக்கொண்டாய் என்று கேட்கிறார். கேட்கும்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் முதல் குருவாக என்னுடைய வாழ்க்கையில் நான் பாடம் கற்றுக்கொண்டது எவரிடமிருந்து தெரியுமா, பூமியிடமிருந்து. மனிதன் மிதித்து வாழ்கிறான், துப்புகிறான், வெட்டுகிறான், குத்துகிறான், எந்த அளவு துன்பப்படுத்தினாலும் பொருட்படுத்தாமல் பொறுமையாக இருக்கிறது, நம்மிடம் பகைமை காட்டுவதில்லை. மாறாக மனிதனுக்கு, மனிதன் உயிர் வாழ்வதற்கு உணவை அளிக்கிறது, அவன் பசியை ஆற்றுகிறது, தாகத்தை தணிக்கிறது, நீரை கொடுக்கிறது. பூமியை பார்த்து தெரிந்து கொண்டேன், எனக்கு தீமை எவர் செய்தாலும் சரி நான் அவர்களுக்கு நன்மையே செய்வேன், இன்னா செய்தாலும் ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்துவிடல் என்று தெரிந்து கொண்டேன். அடுத்து காற்றை பார்த்தேன், என்ன செய்கிறது என்று கண்டேன். அது கருவாடு நாத்தம் வந்தா கூட கொஞ்ச நேரம் அதை பரப்பிடும், நாற்றம்தான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மல்லிகைப்பூ வந்தாலும் அந்த மனத்தை பரப்பிடும், அப்படியே இருக்கும். தான் மாத்திரம் அஃபெக்ட் ஆகவே ஆகாது, தன்னுடைய கடமையை செய்ய வேண்டியது அப்படியே இருக்க வேண்டியது. ஓஹோ, இப்படி கூட நாம் வாழலாமே என்று ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன். ஆகாசத்தை பார்த்தேன், அப்பொழுது எத்தனை பிளானட்ஸ் இருக்கு, எவ்வளவு இருக்கு அங்க மேல, ஆனால் கூட எதுலையுமே பட்டுக்காம இருக்கே, டிட்டாச்மெண்ட், ஒரு பிடிப்பில்லாமல் இருக்கிறதே, இப்படித்தான் இருக்க வேண்டுமோ வாழ்க்கையில் என்று தெரிந்து கொண்டேன். பிறகு நீரை பார்த்தேன், நீரை பார்த்த உடனே எத்தனை அழுக்கான ஒரு சாதனம் இருந்தாலும் நீரிடன் வந்த உடனேயே அது தன்னுடைய அழுக்கை விட்டுவிடுகிறது, சுத்தமாக ஆகிவிடுகிறது, அழுக்கில்லாமல் ஆகிவிடுகிறது, கிளீனாக ஆகிவிடுகிறது. ஓஹோ, நாமும் யாரோட சேர்ந்தாலும் அவரிடம் இருக்கும் தீய குணங்கள் நீங்கும் அளவிற்கு நாம் நல்லவனாக இருந்தால்
அதை அது தானாகவே அகன்று சென்று விடும்.

0: என்று தெரிந்து கொண்டேன். அப்படித்தான் நானும் வாழ வேண்டும் என்று தெரிந்து கொண்டேன். அக்னி என்ன செய்கிறது? அது மாறவே மாட்டேன் என்கிறது அவருடைய நேச்சர். எதை போட்டாலும் எரிகிறது. அக்னியில கொண்டு போய் எதை போட்டாலும் சாம்பல் ஆயிடும். ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு வேடிக்கையா ஒரு கதை கூட சொல்லுவார் பகவான், நேச்சர் மாத்திரம் மாறக்கூடாது என்பதற்காக ஒரு சன்னியாசி இருந்தானாம். இந்த சன்னியாசிக்கான நதியில குளிச்சிட்டு இருக்கும் போது மரத்திலிருந்து, கரையில இருக்கிற மரத்திலிருந்து ஒரு பிரான்ச்ல இருந்து தேள் கீழே விழுந்ததாம், தண்ணிக்குள்ள விழுந்துருது. ஐயோ தவிக்கிறதே என்று சொல்லி அதை காப்பாத்துறதுக்காக கையை வச்சிருக்காரு. வச்ச உடனே அது கொட்டிடுறது, வலிக்குதேன்னு சொல்லிட்டு அது அப்படியே கீழே விட்டுறாரு. தண்ணிக்குள்ள போன உடனே திருப்பியும் தூக்குறாரு, திருப்பியும் கொட்டுது, திருப்பியும் விட்டுறாரு வலி தாங்காம. இப்படின் பலமுறை செஞ்ச உடனே பக்கத்துல இருக்கவங்களாம் ஏளனமாக சிரித்து கொண்டு கேட்டார்களாம், அது ஒரு விஷ ஜந்து, நீ அத போய் காப்பாற்றுவதற்கு முன்னுக்கு வருகிறியே, அதனால நீ எவ்வளவு இழக்கிறாய் பத்தியா, நீ உயிரே இழக்க போறேன்னு சொல்லி கேவலமா கேட்டிருக்காங்க, உனக்கு அறிவிற்கான்னு. அப்போ அவர் சொல்றார், இல்ல இல்ல இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுகிட்டேன், வாழ்க்கையில தெரிஞ்சுகிட்டேன்னு சொன்னா, அதன் குணமே அது, அது அதற்காகவே படைக்கப்பட்டது, அது விஷ ஜந்து. விஷ ஜந்துக்கும் என்ன செய்யும், அதோட இயற்கை இயற்கை குணத்தை அது மாறாமல் செய்கிறது. இப்ப மனிதனுடைய இயற்கை குணத்தை நாம் எதற்கு மாற்றிக்கொள்ள வேண்டும்? நம்ம யார பார்த்தாலும் இறக்கப்படணும், யார பார்த்தாலும் உதவி செய்யணும், யார பார்த்தாலும் அவர்கிட்ட அன்பு செலுத்தணும் என்ற எண்ணத்தோட தானே நம்ம படைச்சிருக்காங்க. நம்ம நேச்சர குணத்தை எதற்காக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர் கோணமே வேறையாக இருக்கிறது. சூரியனை பார்த்து நான் என்ன கற்றுக்கொண்டேன் தெரியுமா என்ன அப்படின்னு கேட்ட உடனே, எதை எதை நான் எடுத்துக்கொள்ளுகிறேனோ, யார்கிட்ட என்ன வாங்கினாலும் மறுபடி நன்றியாக திரும்ப கொடுத்து விட வேண்டும் என்று தெரிந்து கொண்டேன். ஏன்னா சூரியன் என்ன பண்ணதுன்னா, சமுத்திரத்திலிருந்து நீரெல்லாம் அப்படியே எவாபரேட் ஆகி மேல போன உடனே அங்கேருந்து கிளவுட் ஆகி திரும்பியும் அதை நமக்கு வேணுங்கிற மழையாக கொடுத்து விடுகிறான். எதை எடுத்துக்கொண்டானோ அதை மறுபடி கொடுத்து விடுகிறான். கிரேட்ஃபுல்னஸ் ரொம்ப இருக்கு, தேங்க்ஃபுல்னஸ் ரொம்ப இருக்கு. பகவான் கேட்பார் நம்ம கிட்ட, மனிதன்கிட்ட கேட்பார், நீ வந்து யாராவது ஒரு கைக்குட்டையை கீழே போட்டால் கூட அதை எடுத்து கொடுத்தா தேங்க்ஸ் சொல்றியே, காலையிலேந்து ராத்திரி வரைக்கும் நீ தூங்கும் பொழுது மூச்சு விடுறது உன்னுடைய முயற்சியிலேயா மூச்சு விடுகிறாய், நீ தாகம் என்று கேட்டால் நீர் கொடுப்பது யார், எங்கெங்கெல்லாமோ நீ வரி கட்டுகிறாயே, கவர்மெண்ட்டுக்கு கட்டுகிறாய் வரி கட்டுகிறாய், கரண்ட்னு சொல்லிட்டு கரண்ட்டுக்கு வரி கட்டுகிறாய், காற்று கொடுத்தது இறைவன், நீர் கொடுத்தது இறைவன், உணவு கொடுத்தது இறைவன், உள்ள போனதுக்கு அப்புறமா வயத்துல ஜரிக்கணும்னு சொன்னா உன்னுடைய முயற்சியினாலேயா வயத்துக்குள்ள ஜரிமானம் நடக்கிறது, அதான் அப்படி எனர்ஜியாக எல்லாம் உடம்பு முழுக்க போறது, ரத்தம் ஓடுவதற்கு நீ என்ன முயற்சி எடுக்கிறாய், பூரா பூரா பூரா பூரா நீ மூச்சு விடுறதுல இருந்து ரத்தம் ஓடுறதுல இருந்து உனக்கு ஜீரணம் ஆகிற வரைக்கும் எதானாலும் சரி, உள்ளத்துக்குள்ள உடன் உடலுக்குள்ள அத்தனையுமே என்னுடைய மர்சியினாலத்தானே நடக்கிறது, என்னுடைய கிருப்பையினாலத்தானே உனக்கு நடக்கிறது, ஆனால் நீ எனக்கு நன்றி சொல்லணும்ன்ற நினைப்பே வரமாட்டேங்கிறதேன்னு வேதனைப்படுவார். அது மாதிரி சூரியனை பார்த்து நான் நன்றி சொல்லுவது எப்படி என்று தெரிந்து கொண்டேன். சந்திரனை பார்த்து நான் என்ன பாடம் கற்றுக்கொண்டேன் தெரியுமா? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வாழ்க்கையில கண்டிப்பாக வரும். ஒரு நாளைக்கு பூர்ண சந்திரனாக தெரிஞ்சா 15 நாள் கழிச்சு திருப்பியும் தெரியாமையே போயிடும். அப்புறம் திரும்பியும் வளரும், திருப்பியும் தேயும், வளரும் தேயும், வளரும் தேயும், இதுதான் இயற்கை. வாழ்க்கை என்பது இப்படித்தான் இருக்கும். எப்பொழுதும் பூரணச்சந்திரனாகவே இருக்க முடியாது என்று தெரிந்து கொண்டேன். அதனால நான் வந்து வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் எனக்கு வந்து விட்டது. அடுத்து சென்ஸ் கண்ட்ரோல், ஐம்புலன் அடக்கம் வேண்டும் வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதே அது எப்படி என்று கேட்டார். அதற்கு நீ ஏதாவது பாடம் கற்றுக்கொண்டாயான்? ஏன் கற்றுக்கொள்ளவில்லை? நான் இயற்கையை பார்த்தே கற்றுக்கொண்டேன். என்ன எப்படி கற்றுக்கொண்டாய்? எனக்கு படிப்பு எல்லாம் தெரியாது, நான் எங்கேயும் போய் பள்ளிக்கூடத்துல எல்லாம் நான் படிக்கல, புத்தகம்லாம் படிக்க தெரியாது எனக்கு, என்ன என்ன நூல்கள் இருக்குன்றது கூட எனக்கு தெரியாது, ஆனால் நான் பக்குவம் அடைந்து விட்டேனே, அதனால தானே நான் உங்ககிட்ட நான் இவ்வளவு கேள்விகள் கேட்கிறேன் என்கிறார் அந்த ராஜா. அப்போ அவன் சொல்றான், மீனை பார்த்தேன், பார்த்த உடனே அது மீன் என்ன செய்யும்னா, அது நாக்க அடக்க முடியாதான், டேஸ்ட் ருச்சியை அடக்க முடியாதான். ஏதாவது ஒரு புழுவை தூண்டில்ல வச்சு அப்படியே மீன் பிடிக்கிறவன் உட்கார்ந்துருப்பான், பார்த்திருப்போம் நம்ம, அதை பார்த்த உடனே ஆஹான்னு சொல்லி வாயை எப்பவுமே திறந்துட்டே இருக்கு, ஏதாவது நமக்கு கிடைக்காதா கிடைக்காதா கிடைக்காதுன்னு. ஏன்னா அது நாக்க அடக்கவே தெரியாததான் ஒரு ஒரு ஜந்து. அது அது உள்ள விட்ட உடனே அந்த தூண்டில் இருக்கிற ஒரு கூர்மையான பாகம் தொண்டைய கிழிச்சிருவான், கிழிச்சு அது இறந்துரும், அப்படியே அவன் தூக்கிடுவான். உயிரியே விட வேண்டிய நிலைக்கு வருகிறது எதனால? தன்னுடைய வாயை மூட தெரியாததுனால, நாக்க அடக்க தெரியாததுனால, ருச்சிக்கு ஒரு லிமிட் இல்லாததுனால மீன் இறந்து போகிறது, நான் அப்படி இருக்கக்கூடாது என்று பாடம் படித்துக் கொண்டேன் வாழ்க்கையில் என்கிறான். அதற்கு பிறகு மானை பாற்று கூட நான் கற்றுக்கொண்டேன். மானை பார்த்தா? மானை பார்த்து என்ன கற்றுக்கொண்டாய்? மான் எப்படி வேடன் பிடிக்கிறான் என்பதை நான் பார்த்திருக்கிறேன். மானுக்கு என்ன ஒரு வீக்னஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னானா, நல்ல சவுண்ட் எங்க இருந்தாலும் மெலோடியஸ் சவுண்ட் ஒரு பாட்டு மாதிரி வந்தா அந்த நோக்கியே ஓட ஆரம்பிச்சிருமா அது. அதனால இந்த வீக்னஸ தெரிஞ்சுகிட்டே என் உலகத்தையே மறந்துடும் இது. அதுக்காக இதுக்கு டெம்டேஷன் ஃபார் சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியான் மானுக்கு. மானை பிடிக்கணும்னு சொன்னானா ஏதாவது ஒரு சவுண்ட வச்சே அதை பிடிச்சிருவானா, அது விழுந்துருமா, வலையில விழுந்துரும், விழுந்த உடனே அதை பிடிச்சு தனக்கு வேணுங்கிற மாதிரி அதை உபயோகப்படுத்திக் கொள்ளுகிறான். அப்போ உயிரை துறப்பதற்கும் தயாராக இருக்கிறது, துறந்து விடுகிறது. எதனால? தன்னோட வீக்னஸ் அது டெம்டேஷன் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்ட் பண்ண முடியாததுனால. விட்டில் பூச்சி, சின்ன பூச்சி தான், இந்த பூச்சிக்கு என்ன ஒரு டெம்டேஷன் அப்படின்னு சொன்னா, அடக்க முடியாத ஒரு ஆசை அப்படின்னா, ஏது மினு மினு மின்னுதோ, அதான் இந்த சின்ன விளக்குல இருக்க ஜுவாலைய பார்த்தானா, ஆஹா இது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கே அப்படின்னு நினைச்சு அது மேலேயே போய் விழுந்துருமா, பக்கத்துல கூட இருக்காது, மேலேயே போய் விழுந்துரும், அந்த அளவு மயங்கி போய் விழுமா. அப்படி விழுந்த உடனே அது அப்படியே பொசுங்கி செத்து போயிடுமா. வாழ்க்கையில நாம் மாத்திரம் விட்டில் பூச்சி மாதிரி இருக்கக்கூடாது. கண்டது எதை பார்த்தோம்னாலும் அப்படியே நம்ம சரண்டர் ஆயிடக்கூடாது.
1: சாய் அன்பர்களே, மெய் அன்பர்களே, விட்டில் பூச்சி போல் இல்லாமல் நாம் நம் வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் என்று பகுத்தறிந்து செயல்பட வேண்டும் என்ற இந்த கருத்துடன் இன்றைய சிறப்பு ரேடியோ சத்சங்கத்தினை நிறுத்திக் கொண்டு இதன் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் கவனத்தில் கொள்வோம். தொடர்கிறது ஸ்ரவண மஞ்சரி. ராமகதா ரசவாகினியை வாசிக்கிறார் திருமதி விமலா ரமேஷ் அவர்கள். ஸ்ரவணம் செய்து இன்புறுவோம்.
2: ஓம் ஸ்ரீ சாய்ராம். ராமகதா ரசவாகினி அத்தியாயம் 7, சீதா விவாகம். அப்பொழுது ஒரு இளம் மாணாக்க சிஷ்யன் கையினால் எழுதப்பெற்ற பனையோலை கட்டுடன் ஓடிவந்து அக்கட்டை விஸ்வாமித்திரரிடம் கொடுத்தான். அவர் அதை புரட்டி பார்வையிட்ட பின் தன் அருகில் அமர்ந்திருந்த பெருமை வாய்ந்த தபசி ஒருவரிடம் தந்தார். முனிவர் அப்பெரியவரை எல்லோருக்கும் கேட்குமாறு உரத்த குரலில் படிக்க பணித்தார். மிதிலையில் யஜ்ஞம் புறப்பாடு. அவர் மிதிலாபுரி மகா சக்கரவர்த்தி ஜனகர் அறநெறிப்பட்ட சன்மார்க்கத்தை வெளியிடும் நோக்குடன் புகழ்பெற்ற யஜ்ஞம் ஒன்றை இயற்றிட உறுதி கொண்டுள்ளார் என்றும், விஸ்வாமித்திரரை தம் சிஷ்யர்களுடன் நேரில் வந்திருந்து தமக்கு மகிழ்ச்சி அளிக்க கருணை கூற வேண்டும் என்றும் எழுதியுள்ளதாக வாசித்தார். அதை கேட்ட எல்லோரும் சுபம் சுபம் என்று ஆரவாரித்தனர். விஸ்வாமித்திரர், குழந்தைகள், இனி காடுகள் மூலமாய் அரக்கர் கூட்டங்களின் பயம் சிறிதுமில்லாமல் பிரயாணம் செய்ய இயலுமாதலால் மிதிலைக்குச் செல்ல நாளையே ஆசிரமவாசிகள் எல்லோருடனும் புறப்படுவதென உறுதி கொண்டுள்ளேன் என்றுரைத்தார். அதை கேட்டதும் ராமர், முனிவரே, உண்மையிலேயே இது சந்தோஷத்திற்கு ஏதுவான செய்தியே. இப்பொழுது நாங்கள் இருக்க வேண்டிய அவசியமில்லையாதலால் தாங்கள் உத்தரவிட்டால் நாங்கள் அயோத்திக்கு திரும்புகிறோம். நாங்கள் புறப்பட தயவு செய்து விடையளிக்க வேண்டும் என்றார். இதை கேட்டு விஸ்வாமித்திரர், நான் இன்னும் சில விஷயங்களில் தசரதருக்கு வாக்களித்திருக்கின்றேன். நானும் அவ்வார்த்தைகளை காப்பாற்ற வேண்டுமல்லவா? நான் அவருக்கு உங்களை நானே அங்கு கொண்டு வந்து சேர்ப்பதாய் சொல்லியிருக்கிறேன். ஆதலால் நான் இல்லாமல் நீங்கள் வீடு திரும்புவது தகாது. மிதிலா நகரில் ஓர் அபூர்வமான யஜ்ஞம் நடைபெற இருக்கின்றது. எனக்கு உங்களை அயோத்தியில் விட்டுவிட்டு யஜ்ஞம் ஆரம்பமாகும் முன் மிதிலைக்கு செல்ல நேரமில்லை. நீங்கள் இருவரும் என்னுடன் மிதிலைக்கு வந்தால் யஜ்ஞத்தை பார்வையிட்டு பின் எல்லோருமாய் அயோத்திக்கு சென்றுவிடலாம் என்றார். மனப்பூர்வமாய் சந்தேகமில்லாமல் தயங்காமல் சொன்ன வார்த்தைகளை கேட்டவுடன் ராமர் தீர்மானமாய் யாதொரு யோசனையும் பண்ணாமல், பெரியோய், என் முதல் பிரதிஜை தந்தையின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதாதலால் தங்களிடம் ஒரு விண்ணப்பம் செய்கிறேன் என்றார். விஸ்வாமித்திரர், வாரும், அவ்விண்ணப்பம் யாதென என்னிடம் சொல்லலாம் என்றார். ராமர், என் தந்தை விஸ்வாமித்திரரின் யாகத்தை கேடுகளினின்றும் சுசிபங்கங்களினின்றும் காத்து அம்மாமுனிவரை சந்தோஷப்படுத்த வேண்டுமென பணித்தார். மேலும் வெற்றியுடன் திரும்ப வேண்டும் என்றார். அவர் வேறு யாகங்களை சென்று காண பணித்தாரில்லை. ஆதலால் மிதிலைக்கு செல்ல வேண்டுமென்றால் என் தந்தையின் தனிப்பட்ட சம்மதம் வேண்டியது. அவசியம் அல்லவா என்று வினவினார். இதை கேட்ட விஸ்வாமித்திரர், ராமா, தசரதர் அதனுடன் நிற்கவில்லையே, மேலும் அவர் போ, முனிவர்களின் கட்டளைகள் யாவற்றிற்கும் பணி, இம்மி அளவாவது அவர்கள் கட்டளைகளை மீறி நடவாதே என்று உரைக்கவில்லையா? மற்றும் அவர் என்னிடம், முனிசிரேஷ்டரே, என் புத்திரர்களுக்கான முழு பொறுப்பையும் நீரேற்க வேண்டும், நீரே அவர்களை என்னிடம் அழைத்து வர வேண்டும் என்று நீங்கள் அயோத்தியை விடுமுன் அவர் சொன்ன வார்த்தைகளை கவனித்தீர்கள் அல்லவா? ஆதலால் என் வார்த்தைகளை பின்பற்றுங்கள். என்னுடன் மிதிலைக்கு வந்து அங்கிருந்து நானும் நீங்களும் மற்ற என்னுடைய சிஷ்யர்கள் யாவரும் அயோத்திக்கு செல்லலாம் என்றார். ராமர் அவர் கூறிய யோசனையின் உட்பொருளை உணர்ந்து சம்மதம் தெரிவிக்கும் முறையில் தலையை அசைத்து, உங்கள் விருப்பப்படி நாங்கள் நடக்கின்றோம் என்றார். மறுநாள் பொழுது புலரும் முன் மிதிலைக்கு பிரயாணப்பட ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருக்க வேண்டுமென செய்தி அறிவிக்கப்பட்டது. விஸ்வாமித்திரர் அதிகாலையில் எழுந்து காலை கடன்களை பிள்ளைகள் செய்து முடிக்க அவர்களை நதிக்கு அழைத்துச் சென்றார். முன்பு யஜ்யங்களை நிகழ்த்த எத்தனித்த போது அரக்கர்களிடமிருந்து ஏற்பட்ட கஷ்டங்கள் யாவற்றையும் அவர்களிடம் சொல்ல நல்ல சந்தர்ப்பம் வாய்த்ததை பற்றி நினைத்து விஸ்வாமித்திரர் உடல் பூரித்தார். தாம் மேற்கொண்ட ஏற்பாடுகள் யாவும் எவ்வாறு தோல்வியுற்றன என்பதை அவர்களிடம் விவரித்தார். தம் ஆசிரமத்திற்கு மட்டுமல்லாமல் சுற்றியுள்ள வட்டாரத்திற்கே அரக்கர்களின் அழிவினால் ஏற்பட்ட சேதத்தை பற்றி நன்றியுடன் பேசினார். இப்பொழுது மக்கள் பயத்தினின்றும் விடுபட்டு பூரண அமைதியையும் சந்தோஷத்தையும் எவ்வாறு அனுபவிக்கின்றார்கள் என்பதை விளக்கினார். அவ்விடம் அமைதியுடனும் சாந்தமுடனும் மன ஆறுதலான இனிமையுடனும் விளங்கியது. மிருதுவான மணலின் மேலமர்ந்து ராமலக்ஷ்மணர்களை தம் அருகில் அழைத்து, அச்சகோதரர்களுக்கு ஜனக மகா சக்கரவர்த்தி செய்ய நினைத்த யஜ்ஞத்தின் மேலான முக்கியத்துவத்தையும் அதன் விசேஷ பகுதிகளையும் எடுத்துரைத்தார். அவ்விதம் வர்ணித்துக் கொண்டிருந்த பொழுது ஜனகர் தம்மிடம் வைத்திருந்த ஓர் அருமையான தனுசை, அதாவது வில்லை பற்றி முனிவர் விவரித்தார். அத்தனுசு அதி அபூர்வமான சக்தி பெற்று அசாதாரணமான தேஜசுடன் ஜொலிக்கின்றதென்றும் அதை பார்க்க தவறக்கூடாதென்றும் தெரிவித்தார். இதை கேட்ட ராமர் அது ஜனகரிடம் எவ்வாறு சேர்ந்ததென்று வினவினார். அதற்கு விஸ்வாமித்திரர், பிள்ளாய் கேள், பல வருடங்களுக்கு முன் மிதிலா நகரின் சக்கரவர்த்தி தேவரத்தர் என்பவர் மாபெரும் யஜ்ஞத்தை பிரசித்தியுடன் நிகழ்த்தினார். அதைப்போன்ற யஜ்ஞத்தை மானிடர் எவரும் அதுவரை செய்ய துணிந்ததில்லை. அந்த யஜ்ஞம் மாபெரும் ஆத்ம ஆதாயங்களை தேடித்தரவல்லது. அந்த யஜ்ஞத்தை ஏற்ற தெய்வங்கள் யாவும் பெருமகிழ்விற்று தங்கள் பாராட்டுகளுக்கு அறிகுறியாக அந்த தெய்வீக தனுசை தானமாக தந்தன. அது சிவதனுசு. தினந்தோறும் தக்க ஆச்சார சடங்குகளுடன் ஜனகர் அந்த தனுசை வழிபடுகிறார். அதை கௌரவித்து புஷ்பங்களும் சந்தன குழம்பும் இட்டு தூபதீப கற்பூர ஆராதனைகள் செய்கின்றார். பயபக்தியுடன் உபச்சாரம் செய்து பிரசாதங்களையும் பழங்களையும் சமர்ப்பிக்கின்றார். இவ்வாற்றல் மிகுந்த தெய்வத்தன்மை பொருந்திய காரணத்தால் அத்தனுசு தேவனானாலும் சரி, அரக்கனானாலும் சரி, இயக்கனானாலும் சரி, பேயானாலும் சரி, அதை கையில் ஏந்தவாவது நாணேற்றவாவது இயலாது. அநேக ராஜகுமாரர்கள் அதை நாணேற்ற எத்தனித்து வெட்கக்கேடாக தோல்வியுற்றனர். ராமா, நீங்கள் இருவரும் அதை சோதனை செய்யக்கூடிய மதிப்புற்ற வீரர்கள். இப்பொழுது இயற்றவிருக்கும் யஜ்ஞத்தில் அந்த தனுசும் அநேகமாக அநேகரும் பார்க்கும்படி வைக்கப்படும். ஆதலால் இது கை நழுவ விடக்கூடாத ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்று விஸ்வாமித்திரர் அத்தனுசின் அதி அற்புத சக்தியினை விவரித்து வர்ணித்தார். மிதிலை செல்ல வழியாதன தேடுவது போன்று லக்ஷ்மணர் தம் விழிகளால் சுற்றுமுற்றும் பார்த்தார். ராமர் இதன் மத்தியில் சந்தோஷித்தவராய், நிச்சயமாய் நாம் அந்த வில்லை பார்த்தே தீர வேண்டும், நாளையே உம்முடன் நாங்கள் வருகின்றோம் என்றார். இதை கேள்வியுற்ற விஸ்வாமித்திரர் பெருமிதம் கொண்டார். இருள் சூழ்ந்தது. எல்லோரும் எழுந்து சித்தாசிரமத்தை நோக்கிச் சென்றனர். விஸ்வாமித்திரர் ஆசிரமவாசிகளை ஒன்று கூட்டி மறுநாள் சூரியோதயத்தில் மிதிலைக்குச் செல்ல ஆயத்தமாயிருக்க வேண்டுமென பணித்தார். பிறகு அங்கிருந்த சிலர், முனிசிரேஷ்டரே, இங்கு ஒருவரேனும் இல்லாவிட்டால் ஆசிரம நித்திய கர்மங்கள் தடையுறாமல் நடப்பதை கவனிப்பார் யார் என்றனர். அதற்கு முனிவர், ஒவ்வொருவரும் தமது கடமைகளை எங்கிருந்தாலும் சரிவர நடத்தினால் அதுவே ஆசிரம நித்திய கர்மங்களை கவனிப்பது போலாகுமல்லவா? ஆசிரமவாசிகளுக்காக நித்திய கர்மங்களை ஒழிய ஆசிரமத்திற்காக நித்திய கர்மங்கள் அல்லவே. அவ்வாறு ஏதேனும் உண்டோ? ஆசிரயம் அதாவது ஆதரவு வேண்டுகிறவனுக்கு ஆசிரமம். எனவே ஆசிரித்தர்கள் அதாவது ஆதரவை நம்பினவர்கள் இல்லாமல் ஆசிரமமும் இல்லை. ஆசிரித்தர்கள் என்னுடன் இருக்கும் பொழுது ஏன் ஆசிரமத்தை பற்றியும் அதன் அன்றாட காரியங்களைப் பற்றியும் கவலை? நித்திய காரியங்கள் செய்யும் சிஷ்யர்களைப் பற்றித்தான் கவலை கொள்ள வேண்டியது. அவர்கள்தான் ஒழுங்காக நித்திய கடமைகளை செய்ய வேண்டும். மேலும் இவ்விடம் அரக்கர்களின் பயத்திலிருந்து விடுபட்டதனால் ஆசிரமத்திற்கு யாதொரு தீங்கும் நேரிடாது. எல்லாவற்றையும் படைத்த முதல்வனே நம் புகலிடம், அதுவே ஆசிரமம். நாம் அவரை நம்பியிருந்தால் அவர் நம்மை போஷிப்பார். விஸ்வாமித்திரர் இவ்வாறு அசாதாரணமான முறையில் பதிலுரைத்து மேலும் தினசரி கிரியைகளுக்கு வேண்டிய பொருட்களையும் கருவிகளையும் பாத்திரங்களையும் ஆசிரமத்திலிருந்து ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளுங்கள், இங்கு ஒரு பொருளையும் விட வேண்டிய அவசியமில்லை என்றார். இதை கேட்ட இளஞ்சிஷ்யர்கள், முனிவரே, எவ்வளவு காலம் கழித்து இவ்விடத்திற்கு திரும்புவது? நீங்கள் அதை எங்களுக்கு உரைத்தால் அக்காலம் வரை வேண்டிய பொருட்களை தவிர மற்றவைகளை அவசியமில்லாது சுமக்க வேண்டியதில்லை என்றனர். அதற்கு விஸ்வாமித்திரர், காலம் நமக்கு அடிமை அன்று, நாம் தான் காலத்தின் அடிமை. ஆதலால் நான் இங்கு எப்பொழுது திரும்பி வருவேன் என்று எவராலும் சொல்ல இயலாது. வர முடியுமோ முடியாதோ எனக்கே சந்தேகம் என்று பதிலளித்தார். இதை கேட்ட மாத்திரத்தில் எல்லோருடைய இருதயங்களும் திடீரென அதிர்ச்சி அடைந்தன. அவர்கள் வைத்திருந்த துணிகள், பாத்திரங்கள், கருவிகள் யாவும் கைசோர்ந்து தரையில் நழுவின. அவர்கள் பதிலுரைக்க வார்த்தைகளற்று கல்லாக நின்றனர். அவர்களால் மறுத்துரைக்கவும் முடியவில்லை, முனிவரை கேள்வி கேட்கவும் தைரியமில்லை. ஆதலால் அவர்கள் தர்பைகள், யாக குண்டத்திற்கு வேண்டிய புனிதமான சமித்துகள், சடங்குகளுக்கு வேண்டிய அகப்பைகள், பாத்திரங்கள் மற்றும் அவசியமான பல உபகரணங்களையும் தங்களால் தூக்க முடியும் அளவு மூட்டையாக கட்டினர். விஸ்வாமித்திரரின் வார்த்தைகள் மர்மமாக இருந்ததனால் அவ்வார்த்தைகளை அவரவர் தங்களுக்கு தோன்றியபடி வியாக்கியானம் செய்தனர். இரவு கழிந்தது, பொழுது புலர்ந்தது. ஒவ்வொருவரும் சீக்கிரமே ஆயத்தமாயினர். கதவுகளை மூடி தாழிட்ட பொழுது விஸ்வாமித்திரர், கதவுகளை தாழிடாதீர்கள், அவைகளை திறந்தே விடுங்கள். இனி இவைகள் நம் உடைமைகளல்ல, எவர் வரினும் உள் செல்லலாம். இந்த ஆசிரமம் எவரையும் எக்காலத்திலும் வரவேற்கும், உபசரிக்கும். இன்றுடன் நமக்கும் இவ்வாசிரமத்திற்கும் ஏற்பட்டிருந்த பந்தம் தகர்ந்தது என்றுரைத்தார். பிறகு விஸ்வாமித்திரர் அங்கிருந்த வனதெய்வங்களை பார்த்து, இப்புனிதமான இடத்திற்கு ரக்ஷக கர்த்தர்களாகிய நீங்கள் யாவரும் இனிமேல் சந்தோஷத்துடன் வளருங்கள். என் யத்தனத்தில் நான் வெற்றி கண்டேன். அதற்கு கைமாறாக என் நன்றியறிவுள்ள பாராட்டுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அரக்கர் கூட்டத்தின் இன்னல்களால் இனிமேல் துன்பமடையீர், அமைதி பெற்று வாழ இயலும். வாய்ந்த சந்தானத்தோடு முற்றிலும் செழித்து சந்தோஷத்துடன் வாழ்வீர். இன்று சித்தாசிரமத்தை துறந்து வெளியேறுகிறேன். புனிதமான கங்கா நதிக்கு வடக்கிலுள்ள ஹிமாலய பிரதேசத்தை என் வருங்காலத்தின் வாழுமிடமாக கொள்ள உறுதி கொண்டேன் என்றார். பின் வனதேவதைகளை கீழ் விழுந்து வணங்கி விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணரோடு ஆசிரமத்திலிருந்த தவமுதியோர்களோடும் பிரயாணத்தை தொடங்கினார். வெகுகாலம் தாங்கள் வாழ்ந்தது காடல்ல, விஸ்வாமித்திரர் இருப்பிடமே என்பதை அறிந்தனர். இமாலய பிரதேசம் தங்களுக்கும் கூட சமமாக விரும்பத்தக்க இடம் என்று எண்ணினர். ஆதலால் அவர்களும் வனதேவதைகளுக்கும் தங்கள் இலைக்குடில்களுக்கும் நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துவிட்டு முனிவரை பின்தொடர்ந்து நடந்தனர். அவ்வாறு அவர்கள் வடதிசையை நோக்கிச் செல்லுங்கால் ஆவலுடனும் பரபரப்புடனும் தங்களுக்குப் பின் ஆயிரக்கணக்கான மான்களும் மயில்களும் பிற பறவைகளும் வனமிருகங்களும் நிமிர்ந்த வாள்களுடன் ஆசையோடு ஓடோடி வருவதை கண்ணுற்றனர். விஸ்வாமித்திரர் அப்பொழுது நின்று அவைகளை நோக்கி, ஓ வனவாசிகளே, நான் சென்று கொண்டிருக்கும் இடங்கள் உங்கள் பாதுகாப்பிற்கும் அமைதிக்கும் வாழ்க்கை நடைமுறைகளுக்கும் ஏற்றவைகள் அல்ல. இக்காடுகள்தான் உங்களுக்கு உகந்த இயற்கையான உறைவிடம். பிரிவு துன்பத்தை விட்டொழியுங்கள், எங்களை பின்தொடராதீர்கள், இங்கேயே தங்குங்கள், இறைவன் உங்களுக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் அளிப்பார் என்றுரைத்தார். மேலும் பயணம் தொடங்குவதற்கு முன் அவைகளிடமிருந்தும் விடைபெற்றார். அன்பார்ந்த நேயர்களே, ராமகதா ரசவாகினி அத்தியாயம் 7 இன்னும் வளருகிறது. இதன் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் சிரவணம் செய்வோம். ஜெய் சாய்ராம்.
1: சாய் அன்பர்களே, நிகழ்ச்சியில் இறுதியாக இடம்பெறுகிறது தெய்வத்தின் அருளுரை. பகவான் அவர்கள் 2009 ஆண்டு நவம்பர் மாதம் 22 தேதி பட்டமளிப்பு விழாவில் ஆற்றிய உரையின் முதல் பாகத்தினை தமிழாக்கத்துடன் கேட்டு மகிழ்வோம். தமிழாக்கத்தினை அளிக்கிறார் சேவாதள தொண்டர் திரு வெங்கடேஷ் அவர்கள்.
3: சத்ய தர்மம் பிரேமம் சாந்தி சத்ய தர்ம பிரேம தான தர்மாலு சார்கத்து சொன்ன சத்ய தர்ம பிரேமம் பதவுடனே பரம சத்ய தர்ம பிரேம பௌர சர்வார்த்த சாதக குணமுழு புனாதி ஓடலப்ப இந்த கண்ணனு வெறுதி எருகப்படுத்து சாதுரத்து கண்டுடம் சபியுடார
4: உண்மை நேர்மையான நடத்தை அமைதி மற்றும் அன்பு ஆகியன இல்லாமல் நீங்கள் கற்ற கல்வி எல்லாம் பயனில்லாதவையே. உண்மை நேர்மையான நடத்தை அமைதி மற்றும் அன்பு ஆகியன இல்லாவிட்டால் அதிகாரமிகுந்த மிக உயர்ந்த பதவிகளும் பயனற்றவையே ஆகும். உண்மை நேர்மையான நடத்தை அமைதி மற்றும் அன்பு ஆகியன இல்லாதபோது கருணை மிகுந்து செய்யும் தான தர்மங்களாலும் எந்த பயனும் இல்லை. இவ்வனைத்து பண்புகளுமே சனாதன தர்மம் எனும் உன்னதமான மாளிகையின் அஸ்திவாரமாகும். புனித ஆத்மாக்கள் நிறைந்த இந்த கூட்டத்தில் வேறு எதனை சொல்வது? கற்க வேண்டியவற்றை கற்று மிக கூர்மையான அறிவையும் கொண்டிருந்தாலும் கூட முட்டாள் மனிதன் தன் உண்மையான தன்மை என்ன என்பதை தன் ஆயுள் முழுவதும் அறியமாட்டான்.
3: சதுவு சதிவி சார விவேகியை தன்னெழுவழும் வந்த மத்துடு
4: எவ்வளவு கற்றிருந்தாலும் தன்னையே அறிய வைக்க முடியாத கல்வியால் என்ன பயன்?
3: சதுவு அந்நியு சதிவி சார விவேகியை பிரத்திவக்க விஷயம் எனக்கு விருத்தமய
4: நிறைய கற்று புத்தி கூர்மை உள்ளவனாக இருந்தாலும் மீன் விவாதங்களிலும் தர்க்கங்களிலும் தன்னை ஈடுபடுத்திக்
3: கொள்கிறான். சதவீதம் இதிலோ ஏமாற்றம் கூட சாரம் தெரியும்.
4: எம்ஏ பிஏ போன்ற பலவிதமான பட்டங்களை பல்வேறு ஒழுக்கங்களில் மாணவர்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் அவர்கள் கல்வியின் முக்கியமான சாராம்சம் என்ன என்பதை அறிய
3: வேண்டும். பிராகிருத்தமைனா அலட்சியமைனா அசத்தியமைனா வித்ய
4: அது இன்று பெறும் கல்வி தற்காலிகமானது, நிலையில்லாதது, மேலோட்டமானது, உலகாயமானது, மத சார்பற்றது, மாறிக்கொண்டே இருப்பது.
3: ஈரோகவிலோ இனி கோட்டை வந்தோ வித்யார்த்தினார் ஸ்டூடெண்ட்ஸே காது வித்யாவந்தர் கூட இந்தியோ கோட்டு உள்ளார்.
4: உலகில் கோடிக்கணக்கில் மாணவர்கள் உள்ளனர். அது மட்டுமல்ல, படித்தவர்களும் கோடிக்கணக்கில் உள்ளனர்.
3: வாரோ ஏபிசிடி முதற்கொடி ஜெட் வரைக்கும் டிகிரி சொன்னார்.
4: அவர்கள் ஏ டு இசட் வரை அளவு நீண்ட பலவிதமான பட்டங்களையும் பெற்றுள்ளார்கள். ஆனால் இந்த பட்டங்களை வைத்துக் கொண்டு அவர்கள் மனித சமுதாயத்திற்கு உதவிக்கரம் நீட்டி ஏதாவது உதவி செய்கிறார்களா?
3: சாயம் செய்யுனாரா?
4: ஏழை எளியவர்களுக்கோ கஷ்டப்படுபவர்களுக்கோ கொஞ்சமாவது உதவி செய்கிறார்களா?
3: கோட்டைக்கு சம்பாதிச்சு காய் செய்தி ஒரு காசு கூட
4: அவர்கள் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறார்கள், ஆனால் ஒரு நயா பைசா கூட மற்றவர்களுக்கு உதவுவதில்லை.
3: அந்த சம்பாதிச்சபடி
4: அவர்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் ஆசையின் மீது ஒரு வரம்போ கட்டுப்பாடோ வைப்பதில்லை. உண்மையிலேயே ஆசைகளை கட்டுப்படுத்தினால் அவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் செய்யலாம்.
3: எந்த வச்சுனா தக்குவே தக்குவே தக்குவே அதை விசாரிச்சு
4: எவ்வளவு சம்பாதித்தாலும் இது போதாது இது போதாது இன்னும் வேண்டும் வேண்டும் என்ற எண்ணமே மேலோங்கி நிற்கிறது. இரவாத தன்மையை கர்மங்கள், வம்சத்தினர், செல்வம் ஆகியவற்றால் அடைய முடியாது, தியாகத்தால் மட்டுமே அடைய முடியும்.
3: இம்மோர்டாலிட்டிக்கு ஏமாற்றம் கூடவும் பிரயத்தம் கூடவும் செய்யணும்.
4: இரவாத தன்மையை அடைய மனிதன் முயற்சி செய்வதே இல்லை.
3: எப்படி சுவார்த்தமும்
4: எப்பொழுதும் சுயநலம் சுயநலம் என்று அதிலேயே முழுகி
3: இருக்கிறார்கள்.
4: அத்தகைய சுயநலம் உடையவர்கள் கற்ற கல்வியால் தான் என்ன பயன்?
3: எஜுகேஷன் அனைத்து காரியம் எந்தவர் லௌகிகமான ஜீவிதம் லௌகிகமான பிரபஞ்சம் கொஞ்சம் கர்மம் ஆச்சரிச்சு.
4: இந்த உலகில் நாம் நல்ல விதமாக வாழ்வதற்கும் சில கடமைகளை நிறைவேற்றுவதற்கும் கல்வி தேவைப்படுகிறது. ஒருவர் தன்னையும் தன் குடும்பத்தினரையும் போஷித்து உணவு உடை இருப்பிடம் போன்றவற்றை அளித்திட கல்வி வேண்டும் என்பது உண்மையே.
3: இவன்னை கூடனும் தன் நிமித்தமே தானும் சேசுகின்றார்கள்.
4: ஆனால் இவை அனைத்தும் தனக்கு தனக்கு என்று மட்டுமே செய்யப்படுகின்றனவே அன்றி மற்றவர்களுக்காக செய்யப்படுவதே இல்லை. இறுதியில் இவை அனைத்தும் சுயநலத்திலேயே நிற்கின்றன. இவையெல்லாம் உலக ரீதியான சௌகரியங்களும்
3: வசதிகளும்,
4: அவற்றுடன் சேர்ந்து காம குரோத லோப மோக மத மாத்சர்யம் ஆகிய குணங்களுடன்
3: காணப்படுகின்றன.
4: இந்த ஐந்து குணங்களுடன் உலகாயுதமான செயல்களில் வாழ்க்கையை
3: வீணடிக்கிறான்.
4: ஆனால் மனதளவில் பேரானந்தத்தை அடைய மனிதன் எந்த விதத்திலும் முயற்சி செய்வது
3: தீர்க்கே சத்தியமும் தர்மம் சாந்தி பிரேமா.
4: பேரானந்தத்தினை அடைய வேண்டும் என்றால் ஒருவரிடம் உண்மை, நேர்மையான நடத்தை, அமைதி, அன்பு, அஹிம்சை ஆகிய அடிப்படையான ஐந்து மனித பண்புகளும் உள்ளத்தில் இருக்க வேண்டும்.
3: ஐந்து குணமும் கருதி எப்படிக்கே சுக்குங்காரியா விட்டு
4: இந்த ஐந்து மனித பண்புகளையும் வளர்த்துக் கொள்பவர்கள் எப்பொழுதும் பேரானந்தம் நிறைந்தவர்களாக
3: இருக்கின்றனர்.
4: புற உலகில் உள்ளவை எல்லாம் புற இன்பங்களையும் சந்தோஷத்தையும் மட்டுமே வழங்குகின்றன. ஆனால் ஐந்து மனித பண்புகள் மட்டுமே உள்ளத்தில் பேரானந்தத்தினை ஏற்படுத்துகின்றன.

நேயர்களே, தமிழ் நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் சந்திப்போம். அதுவரையில் பகவானுடைய பொன்மலர் பாதங்களை மனத்தில் இருத்தி தியானத்தில் ஆழ்ந்திருப்போம். ஜெய் சாய்ராம்.